தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தஜி ததன தஜ்ஜனு ததனு தஜ்ஜனி ததினி தஜ்ஜனு தத்த சரித தனத தனுத